ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர், 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 6 மே மாதம் 20 புதன் கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நீர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், சிறுவர் பூங்கா, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும்.

குறளமுதம் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நீர். பொருள் கிடைக்கும் பயனை அளந்து பார்க்கும் நண்பரும் அன்பை கொள்ளாமல் பெறுகின்ற பொருளை கொள்ளும் துரோகிகளும் கல்வரும் ஒரே சமமானவர்கள். மீண்டும் குறள் உருவது சீர்தூக்கும் நட்பு பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். குறள் எண் 813 அதிகாரம் தீநட்பு.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேலும் கடலில் காற்றின் அழுத்தம்

நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள் ஃபினிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி பம்புகா நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஹட்பே நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஸ்ட்ரைட்டலன் நாளை காலை 6:15 மணிக்கும் முற்பகல் 11 மணிக்கும் ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ரோனிச்சங்கா நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகிதீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஷகிதீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, வருகின்ற ஜூன் 8 ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு விழாவை பெருமையாக கொண்டாட இருக்கின்றது. பல தசாப்தங்களாக மக்களின் நம்பிக்கைக்கு உரிய ஊடகமாக இருந்து வரும் ஆகாஷ்வாணி செய்திகள் இசை, கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் மனதில் தனி இடத்தை பெற்றுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வந்தாலும் ரேடியோவின் இனிமையும் அதன் மனித நேய தொடர்பும் என்றுமே அழியாத ஒன்று. 90 நிறைவு பெறுவது இந்திய ஒலிபரப்புத்துறைக்கே ஒரு வரலாற்று பெருமையே. பல தலைமுறைகளாக செய்திகள், கல்வி, கலாச்சாரம், இசை மற்றும் மக்களின் உணர்வுகளை இணைத்த பாலமாக ஆகாஷ்வாணி இருந்து வருகின்றது. கிராமம் முதல் நகரம் வரை மக்களின் குரலாக ஒலித்த ஆகாஷ்வாணியின் 90 என்பது சாதாரண சாதனை அல்ல. அது இந்திய ஒலிபரப்புத்துறையின் பெருமை மிகு பயணம்.

நேர்களே, மத்திய அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்ன என்பதை பற்றி நாம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, நம்மில் பலர் நம்முடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கின்றோம், சேமிப்பதற்காக திட்டமிடுகின்றோம். அந்த வகையில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தங்களுக்கு ஒரு சிறந்த அஞ்சலக சேமிப்பு திட்டமாக விளங்குகிறது. அதாவது வங்கிகளை போன்ற அஞ்சல் நிலையமும் மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை வழங்குகின்றன. மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டம் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு அஞ்சலக சேமிப்பு திட்டமே. தபால் சேமிப்பு திட்டங்களில் அதிக வெட்டி கிடைக்கும் திட்டம் இது. 55 வயது அல்லது 60 வயதிற்கு குறைவான ஒரு நபர் இந்த திட்டத்தில் சேரலாம். அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமே. தற்பொழுது இதன் வட்டி விகிதம் 7.4% உள்ளது. இருப்பினும் ஆண்டிற்கு ஆண்டு இதன் வட்டி விகிதம் மாறுபடும். 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி வருமானம் தங்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். ஆன்லைன் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடாக 1,000 ரூபாய் முதல் அதிகபட்ச முதலீடாக 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு வைப்புதாரர் தனிநபர் அல்லது வாழ்க்கை துணைவருடன் இணையாக 1க்கு மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஒருவரே 1க்கு மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஆனால் முதலீடு உச்சவரம்பு 15 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த அஞ்சலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்ய விரும்புபவர்கள் அருகில் இருக்கும் தபால் நிலையங்களில் அக்கவுண்டை ஓபன் செய்யலாம். குறிப்பாக இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அக்கவுண்டை டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம்.

இதற்கு வயது ஆதாரம், கடவுச்சீட்டு, மூத்த குடிமக்கள் அட்டை, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரின் சான்றிதழ், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பள்ளியிலிருந்து பிறப்பு சான்றிதழ், தேதி, ஓட்டுநர் உரிமம் ஆகியவை தேவைப்படும். இத்திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள எந்த தபால் நிலையத்திலும் திறக்கலாம். SCSS திட்டத்தை டெபாசிட் செய்ய வசதியாக சில தேசிய மற்றும் தனியார் வங்கிகளும் உள்ளன. தற்போது இந்த சேமிப்பு கணக்கிற்கு சுமார் 7.4% வட்டி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு காலாண்டு இருக்கும், அதாவது ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மற்றும் ஜனவரி என்று 3 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகின்றது. ஒரு ஆண்டிற்கு முன்னர் வைப்பு தொகையை திரும்ப எடுக்க வேண்டுமெனில் மொத்த வைப்பு தொகையின் மதிப்பில் சுமார் 1.5% அபராதமாகவே செலுத்த வேண்டும். அதுவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு வைப்பு நிதியை திரும்ப எடுக்க நினைத்தால் 1% அபராத தொகையை செலுத்த வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு நீடித்த நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்ற பிறகு எடுக்கப்படும் தொகைக்கு அபராதம் தேவையில்லை. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடிவிற்ற பிறகு தங்கள் கணக்கை நீட்டிக்க விரும்பினால் மேலும் 3 வருடங்களுக்கு கணக்கை நீடித்துக் கொள்ளலாம். ஆம் நேர்களே, இன்றைய மத்திய அரசாங்க திட்டங்களில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும்.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் பூங்கா, சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில அப்பா நமக்கு எவ்வளவு முக்கியம், அப்பாவுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அப்பா என்றாலே அனைவருக்கும் அன்பு அரவணைப்பு. ஆம் சிறுவர்களே, அப்பா என்றால் என்ன, அப்பானா நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் என்பதை பற்றியும் கவிதை வடிவில் சிறுவர்களாகிய நீங்கள் கேளுங்கள். நேர்களே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது அவ்வையின் வாக்கு. அப்பாவின் கண்ணீரை கண்டோரும் இல்லை, அப்பாவின் அன்பை காணாதோரும் இல்லை. பிள்ளைகளின் தூக்கத்தில் தந்தையின் அன்பு மறைந்திருக்கும். தன் குழந்தைகளை பற்றி பிறரிடம் பெருமையாக பேசி அளவில்லா மகிழ்ச்சி கொள்வார். அப்பாவின் கைப்பிடித்து நடக்கும் அனுபவம் கோடி ரூபாய்க்கும் ஈடாகாது. அப்பாவின் கரம் பிடித்து நடக்கையிலேயே கவலைகள் அனைத்தும் மறந்து போகும். மரத்தை தாங்கி பிடிக்கும் வேர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதே போல குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் அப்பாவின் உழைப்பை பலரும் உணர்வது இல்லை. அப்பாவின் அன்பையும் அக்கறையையும் நாம் உணர நீண்ட காலம் எடுக்கின்றது. இந்த பதிவில் ஒவ்வொரு கவிதையும் அப்பாவின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் பிரதிபலிக்கின்றது. ஆம் சிறுவர்களே, கையில் ஏந்தி தோள்களில் சுமந்து நீ காண உயரங்களை நான் காண ஆவல் கொண்டாயோ, தன்னலமின்றி உமையாவையும் எனக்கு அளித்து எதிர்பார்ப்புகளுக்கு

எதிரி ஆனாயே, என் தோழனாகிய தந்தையே, தரை மீது நம் பாதம் படக்கூடாது என்று தோல் மீது நம்மை சுமந்து புது உலகை நமக்கு காட்டி நம்மை புத்தம் புதிதாய் ஆக்கியவரும் நம் அப்பாதானே. கேட்டவுடனே கொடுப்பதற்கு முடியாததால் தன் அப்பாவை அனுப்பியிருக்கிறாரோ கடவுள்? அவமானங்கள் பல சுமந்து, தடைகள் பல கடந்து, நம் வீட்டை கட்டி காத்து தன் குடும்பத்துக்காய் வாழும் ஒரே ஜீவன் அப்பாதான். பலரது வாழ்வில் கடைசி வரை விளங்கிக் கொள்ள முடியாத புத்தகம் அப்பாதான். நான் ரசித்த அழகிய இசை என் அப்பாவின் இதய துடிப்பு. அப்பாவை தவிர நமக்கு நல்ல நடத்தையை வாழ்க்கையில் யாராலும் கற்பிக்க முடியாது. சிறுவர்களே, சில நேரம் பல வழிகளை மறக்க அப்பாவின் வார்த்தைகள் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது. கடவுளுக்கும் அப்பாவுக்கும் சிறு வேறுபாடுதான். கண்களுக்கு தெரியாமல் இருப்பது கடவுள். கண்களுக்கு தெரிந்தும் கடவுள் என புரிந்து கொள்ளப்படாதவர்தான் அப்பா.

தந்தையின் கஷ்டத்தை அழகிய உறவாய், அன்பான துணையாய், உயிர் கொடுக்கும் உயிராய், மழலையின் தோழனாய், குழந்தையின் வழிகாட்டியாய் இருக்கும் ஒரே உறவு அப்பாதான். சிறுவர்களே, அப்பாவின் தோளில் ஏறி சாமியை பார்க்கும் போது தெரியவில்லை, சாமியின் தோள் மீது ஏறிதான் இருக்கிறேன் என்று. அப்பாவின் கண்டிப்பில் கோபம் இருக்கின்றதோ இல்லையோ அளவில்லாத பாசம் இருக்கின்றது. தனக்கு கிடைக்காத அனைத்து சந்தோஷங்களும் தன் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வாழும் ஒரே ஜீவன் அப்பாதான். உலகில் நான் உயரும் போதெல்லாம் எனக்கு கீழ் இருப்பவனே, வழி தவறி நெறி தவறி நான் விழும் நேரமெல்லாம் என்னை தாங்கி பிடிப்பதே என் அப்பாதான். அப்பாவின் அன்பில் ஒரு அழகியல் இருக்கின்றது, அது மகள்களுக்கு மட்டுமே உரித்தாகின்றது. ஆயிரம் மடங்கு அன்பை உள்ளே வைத்துக் கொண்டு எதிரியை போல் நடமாடும் ஒரே உயிர் அப்பாதான். நான் எழுதும் தமிழ் கவிதையில் நான் கண்ட மிகச்சிறந்த மூன்று எழுத்து என் அப்பா அம்மா. அம்மாவின் பாசம் கருணையில் தெரியும், அப்பாவின் பாசம் அவரது கடமையில் புரியும். அப்பா என்ற ஒன்றின் இலக்கணத்தில் அன்பு, பாசம், பரிவு, நேசம், செல்வம், வெகுளித்தனம் எல்லாமே காணப்படும். அப்பா நமக்கு கிடைக்காத அரிய பொக்கிஷம், பெரிய பெரிய இடரல்களை தாங்கி சுமப்பவர், இன்னல்களிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர் அப்பாதான். ஆம் சிறுவர்களே, அப்பாவை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்பா நமக்கு நல்லதை சொல்லிதான் வழிகாட்டுவார். அப்பாவின் பாதையில் நாமும் நடக்க வேண்டும். அப்பா அம்மா சொற்களின் பேச்சை கேட்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆம் சிறுவர்களே, அப்பானா சும்மா இல்ல, அப்பானா பெரிய ஹீரோ, அப்பானா சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா சொல்வதை கேட்டு நாமும் அவர் வழியில் நடந்து பெரிய பெரிய துறைகளில் சாதித்து முன்னேற்றம் பெற வேண்டும். அப்பாவின் கண்டிப்பில் வளரும் நாம் கண்டிப்பாக ஒரு உயர் அதிகாரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நாமும் அப்பாவின் செயல்பாடுகளில் அவருடன் கைகோர்த்து நிற்போம். சிறுவர்களே,

நேயர்களே, அப்பாவின் அன்பை கவிதை வடிவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தகவல்கள். 10 மாதம் சுமந்த தெய்வம் அம்மா, வாழ்க்கை முழுக்க சுமக்கும் தெய்வம் அப்பா தாங்க. தோல் மீதும் மார்பு மீதும் என்னை சாய்த்து, என் வழிகளை எல்லாம் தாங்கி, வழிகாட்டும் கலங்கரை விளக்காய் என் பாதைகள் முழுக்க வெளிச்சம் தந்தாயே அப்பா. 10 திங்கள் தாய்ப்பட்ட வேதனையை தாய்க்கும் பிள்ளைக்குமாய் ஆயில் வரை தாங்கிடும் ஒரே உயிர் அப்பாதான். ஆராய்ந்து பார்க்கும் வரை யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு

நேர்களே, சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் சில தகவல்கள். அலுவலகம் செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார் ரகு. பள்ளியில் படிக்கும் மகன் கணேசுக்கு அன்று விடுமுறை. அவசரமாக அருகில் வந்தவன், அப்பா, நிறைய பொது அறிவுக்கான வீட்டுப்பாடம் கொடுத்துள்ளார் ஆசிரியர். உங்கள் அலைபேசி வேணும். கூகுள் இணையதளத்தில் தேடிதான் கண்டறிந்து விடை எழுத வேண்டும் என்றான். பொது அறிவை வளர்க்கத்தானே வீட்டுப்பாடம் தரப்பட்டுள்ளது. அதற்கு விடையை கூகுளில் தேடி பிடித்து எழுதுறது சரியில்லை. புத்தகங்களை வாசித்து அறிந்து கொள். அலுவலக பணிக்கு கட்டாயம் அலைபேசி எனக்கு தேவை. படிக்கும் போது ஏதாவது சந்தேகம் எழுந்தால் அம்மாவின் அலைபேசியில் என்னை அழை என்றார். மகன் பதிலை எதிர்பார்க்காமல் புறப்பட்டார் ரகு. ஏமாற்றத்துடன் நின்றான் கணேஷ். அலுவலகத்தை அடைந்ததும் முதல் வேலையாக அலைபேசியை ஏரோபிளேன் மோடில் வைத்தார். பின்னர் சிரத்தையுடன் பணிகளை கவனித்து மாலையில் வீடு திரும்பியதும் மகனை தேடினார். மனைவியிடம் விசாரித்தார். வீட்டுப்பாடம் எழுத முற்பகலில் உட்கார்ந்தவன் மதியம் சாப்பிட மட்டும்தான் வெளியே வந்தான். இன்னும் சந்தேகங்கள் இருக்காம். என் அலைபேசியில் இருந்து நிறைய முறை உங்களை அழைத்தான் என்றார் மனைவி. நான் தான் அந்த அழைப்புகளை தவிர்த்தேன். எதற்கடுத்தாலும் இணையதளத்தில் தேடும் பழக்கத்தை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகவே அப்படி செய்தேன். பொது அறிவு விவரங்களுக்கு இணையத்தில் தேடி விடை எழுதுவது நம்மையே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். இனி புத்தகங்கள் படித்து சுய புத்தியுடன் எல்லாவற்றையும் அறிவான், நம்பிக்கையுடன் கூறினார் ரகு. குழந்தைகளே, இணையதளம் போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சியை உரிய வகையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். புத்தகங்களை படித்து அறிவு ஆற்றலை வளர்க்க முயற்சி செய்வோம்.

நேர்களே, சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.